0: ஜரா முசுக்கமா ஈத ஜரா முசுக்கமா ஜரா மு ஈத சூப்பா
1: ஜரா மு ஈத சூப்பா
0: ஈத ஜரா முசுப்பா